0: சுகல்லா பிரதிரோத பிரவர்த்தன ஊர்ஜிதம் சாஹரியம் நிலைநிறுத்தான் ஆரோக்கிய மந்திரி கே முரளிதரன் வைகிட்டோடு ஜில்லையிலெத்தும். 2020 வனிதா லோகக்கப்பில் முன்னேறியுள்ள சன்னாக மத்சரத்தில் வெஸ்ட் இண்டீஸினை பராஜயப்படுத்தி இந்தியா. வார்த்தைகள் கழிஞ்சு, அடுத்த வார்த்தா பிரக்ஷேபணம் உச்சக்கு 12:30.
1: ആകാശവാണി കവരത്തി. ഇപ്പോൾ പാട്ടും വിശേഷങ്ങളുമായി ഫാട്ട് വെട്ടിക്കേൾക്കാം.